கொன்னண்டு வை கெல்லோன் எல்ல டொகல் பண்ணப்பினம் சொல்லி பாயனும் திஞ்சி ஊற்று சொல்லினும் கொன்னண்டு வை கெல்லோன் எல்ல டொகல் பண்ணப்பினம் நந்தல்லி பரலு.